தாக்கிட்டா தாக்கிட்டா தீமி நாட்டியம் தாக்கிட்டா தாக்கிட்டா தீமி லாஸ்யம் நமக சமக சகஜம் நடத் பிரகிருதி பாதஜம் நத்தனமே சிவ கவசம் நடராஜ பாத சுமரஜம் திரநன திரநன திர திர திர திர திர திர திர திரநாத வினோதம் நாட்டிய விலாசமு பரம சுகமு பரமு.

அனுராகம் ராகப் பிரவாகமை மருளுகொன்ன செலி மதுமாசம் மோகினிலா கனபடுத்துன்னதனி அதனன்றுண்டே மனசுலோ குரிசின அமிருதாரலு மக்குவபின்சி மதனுடி கோசம் எதுரு சூஸ்துன்னாயனி ஆமே அண்டோந்தி. சீதல பவனப்பு வீவனலு தனுவுனு தாக்கிப்பெட்டின கிளிகிந்தலு ஏமண்டுன்னாயனி அத்தடு பிரச்சின்சகா. ரதிகாந்துடு எதுருகா நிலபடி நாடனி செபுத்துன்னாயனி ஆமே பதிலிஸ்துந்தி. மாயா மச்சீந்திர சித்திரம் கோசம் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா ஆலபிச்சின கீதம். ரச்சன சி நாராயணரெட்டி. சங்கீதம் சத்யம்.